தரும் தோ நம் காடிராது நானுக்கு கூடு ரயா பர்பூர் மத்தேட்டு காத்தேடு தொத்திக்கு காயி ஹத் ஸ்ரீ ஜகத் காசாயி நீல் பத்திர பேரவே பிரமாணம் தான் பூஜை பிராண் ਭਾਖਿਆ ਕਾ ਕੁੱਠਾ ਬੁਕਰਾ ਖਾਣਾ ਚੌਂਕੇ ਉੱਪਰ ਕਿਸੇ ਨਾ ਜਾਣਾ ਦੇਖ ਕੇ ਚੌਂਕਾ ਕੱਢੀ ਕਾ ਉੱਪਰ ਆਏ ਬੈਠੇ ਕੁੜਿਆਰ ਮਤ ਪਿੱਟੇ ਵੇ ਮਤ ਪਿੱਟੇ ਇਹੋ ਅਨੂ ਸਾਡਾ ਪਿੱਟੇ